மாலராக கௌசங்களாய் மருமஸ்தி அங்கு மேவாரா பரபல சண்டு கௌசக்கு ஓவாரா காவ கட்டியோ பௌரானதே காய் அஷ்டமால் கௌசக் சங்கலாய்